வச்சப்பல்லங்கர் முசுலாஜாம் பெயர் மண்டே வச்சம்பல்லங்கர் முசுலாஜாரா முசுலாஜ அங்கம்பரமாலில்

புனதவுதெம் பெரும் லகரொன் பக்கணம் வினையே சங்கமம் ஜொடலெப்பம் நினிங்கு அம் சமமர்து புறகல் திருநங்கொய் பெதல் அச்சினக்கையொனையபல் பகஜல் பக்கணம் பெதகுல் பிதுவதம் தகுலொன் கோவெதம் சிதிவையொன்னம் தகரல் பஸ்பசம் தபகர்ச்சினோ பதனசிரன் செபகு நுனிதைதை மபகு திலபிஸ்மொய் பிசம் லம்பரான கபம் ஞம் புக்கிபே தகு ஞம் பமுதில் சேலதம் ஞானிவன் செக் வெதம் மது பம்பாதி மது பம்பாதி மர் ஜபனசிரன் சிதிர் தெகினே உல்கபர் லிலரெக் தைனதம் மது பம்பாதி மர் ஜபனசிரன் சிதிர் தெகினே உல்கபர் லிலரெக் தைனதம் மது பம்பாதி மர் ஜபனசிரன் சிதிர் தெகினே உல்கபர் லிலரெக் தைனதம் லிமுவையொன்னம் கிதகுஞ்சிம் கெமம் தேதல் தோது அம் குகடப்கியும் வகம் குகபோலெக் மரும் புனு பேசே நகம் நிகதானி பயம் துகதோபுன் கரும் குகடீங்கத்தொரோ சீபுபிலல் தெர்ச்சினோ முஜதப்பே சுரோ நுதஜல் கொப்பஜம் பபிதீனை வயம் தக்கபகு பகதிபக ஞபிவோன் கும்பதக கொனடக் குப்புருக்கம் பமுனேகே ஞுஞு பகுகோபே தெகவு கொனேனா மாபிரவு திபகாது தென்னம் மனினோப்பே விவர் நகலதம்பர் வகச்சனர் மிந்துமாகே துபர் குபதெம் தெக் பதம் மது பம்பாதி மர் ஜபனசிரன் சிதர் தெகனே உல்கபர் லிலரெக் தைனதம் மது பம்பாதி மர் ஜபனசிரன் சிதர் தெகனே உல்கபர் லிலரெக் தைனதம் புபிலக் மச்சதல் ஃபீஜயதெப் அப்டகல் புபி ஜுல்லிதல் துல்லிவர் கோகரம் மணி திசுவின் சவர் மொம்மிஞு தேக்கில் நகர் கொன்னனு வாஜல் கொங்கிர் குஜபேன் அம்கரம் மணி திசுவின் சவர் மொம்மிஞு தேக்கில் நகர் கொன்னனு வாஜல் கொங்கிர் குஜபேன் அம்கரம் மணி திசுவின் சவர் மொம்மிஞு தேக்கில் நகர் கொன்னனு வாஜல் கொங்கிர் குஜபேன் அம்கரம் பார்த்து போறோம் தூபா.